0: ஒரு மனுஷன் லைஃப்பில் எவ்வளோ பெரிய ஒரு உயரத்துக்கு போனாலும் மனசளவில் சில வலிகள் காயங்கள் அதை மறக்க முடியாது இல்லையா? எல்லார் லைஃப்லையும் அப்படி தான், நமக்கும் அப்படி தான், நிறையா வலிகள் காயங்கள் எல்லாத்தையும் தாண்டி தான் வந்திருக்கிறோம். ஆனால் எல்லாத்தையும் விட ரொம்ப ஜாஸ்தியான அந்த வலியும் அந்த காயமும் எனக்கு வந்து அந்த கரூர் சம்பவம் தான். மக்களை சந்திக்கிறதுக்காக மக்களை சந்திக்கணும், மக்கள் பிரச்சனைகளை எடுத்து பேசணும், அதுக்காக தான் அந்த மக்கள் சந்திப்பு பயணத்தை தொடங்கி திருச்சி, அரியலூர், நாகப்பட்டினம், திருவாரூர், நாமக்கல், கரூர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தோம்.
1: People starting from Tiruchi district, Namakkal district, to meet people and to know about their concerns and issues.
0: சரிங்க, கூட்டம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு, லேட் ஆயிடுச்சு,
1: when I
0: வராதீங்க.
1: After completing my campaign in Arayalur district, when I reached to Perambur district, their police advised me saying that there is a huge crowd, so they advised me not to do campaign in the Perambur district, Perambur district.
0: அதே மாதிரி
1: we followed the police orders, even we apologized
0: to police and alert பண்ணிருக்கலாம்
1: Perambur people. Similarly, Karur police would have done the same when we left from Namakkal district after completing our campaign. When we started to move towards Karur district, police could have advised or made suggestion to us saying that the crowd were huge and we can't manage that crowd. Police didn't do that.
0: They have all the rights to cancel the meeting. Enga kitta kekkanumla onnu avasiyame kediyadu, ana adeyla
1: police have all the rights to cancel that meeting. They don't even want to ask them.
0: Police engala ulle kootittu vandu vittu andha nadagala irukku paருங்க.
1: But from the Namakkal Karur highways, police themselves brought us
0: mulusa nambita
1: inside the Karur campaign spot. I trusted the police
0: ipdi oru nadaga nadakkum,
1: but that was a huge drama orchestrated by the police department.
0: Idhella yaar kaaranam?
1: I trusted the police.
0: Idhella yaar solli senjathu?
1: Who are all responsible for this?
0: Appadi pannunga, suppose appadi nadanda ipdi pannunga, suppose
1: order police actually
0: instructions kuduthe and the pressure podradhu yaar?
1: Who gave instruction to police and pressurized the police to do such thing?
0: Andha sambhavathula nam yaarala elandirukom theriyuma? Or TV la,
1: you know, who are all we have lost due to that tragedy
0: அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட சிரிச்சுக்கிட்டு அந்த டிவி ஸ்கிரீனை போய் தொட்டு முத்தம் கொடுத்துக்கிட்டு என் அக்கா தங்கச்சிங்களோட தங்க பிள்ளைகளை இழந்திருக்கோம்யா. மழலை கூட சரியா வராதப்போ ஒரு போட்டோ பார்த்தா
1: கவனம்
0: இல்லாத
1: அந்த இருக்கிற அந்த
0: என் அக்கா தங்கச்சி அண்ணன்
1: தங்க குடும்பம் இழந்து
0: அந்த வலியோட
1: இருக்கிற
0: நீங்க
1: பேசுறீங்களா?
0: என் மேல பழிய தூக்கி போடுறீங்களா?
1: With such a pain I'm here, but you're all speaking bad about me and putting blame on me.
0: வலியோட வீட்ல உட்கார்ந்துட்டு இருக்கற ஓடி ஒளிஞ்சிட்டான் வர சொல்றீங்களா? வாய் வாய்னு முன்னிருந்தா என்ன வேணாலும் பேசுவீங்களா?
1: When I was inside my home with utmost pain because of this incident, they blamed me saying that
0: அந்த கிரவுடுக்கு தகுந்த மாதிரி
1: I went and hide somewhere. If you have mouth, can you speak whatever you want?
0: நான் சொன்னோம்னு ஒரு போலீஸ் ஆபீசர் பேட்டி கொடுக்கறாரே, அதுக்கு என்ன அர்த்தம்? இவ்வளவு வலி,
1: one police officer gave us press brief saying that TVK preferred Velusami Puram location to do campaign.
0: இதுல வாய் கூசாம சட்டசபையில ஸ்டாலின் சார் நம்ம மேல திருப்பி விட்டு அங்க ஒரு அரசியல் செய்யறாரே, அதுக்கு என்ன அர்த்தம்?
1: They looked for political benefits out of Karur tragedy.
0: Even Stalin sir,

0: அரசியல் பாத்திரம் கிடையாது.
1: மக்களுக்காக அரசியலுக்கு
0: தமிழ்நாடு அசம்பிளி செஷன்
1: மக்களுக்காக மட்டுமே அரசியலுக்கு வந்தவன் இந்த விஜய். அவங்களுக்காக நம்ம எல்லாருக்குமே இத்தனை வழிகள் நியாயங்கள் கொடுத்தவங்களுக்கு இந்த 2026 தேர்தலில் தக்க பதிலடி கொடுத்துட்டீங்க. ஆனா அது மட்டுமே பத்தாது மக்களே.
0: அன்னைக்கும்
1: சொன்னும் சொல்றேன், நாளைக்கும் சொல்றேன், தில்லா சொல்லுவேன், கெத்தா சொல்லுவேன், பணமா ஜனமா அப்படின்னு கேட்டா என் ஜனம்
0: I will never ever leave people. If you ask me money or people, for me people are always important.
1: மக்களே, உங்களோட எனக்கு இந்த காசு பணம் முக்கியமா என்ன? இவ்வளவு குறைகள் நம்ம மேல சொல்றாங்களே, இப்ப நான் சொன்ன மாதிரி அவங்களால ஓபனா சொல்ல முடியுமா? அந்த தில்லி இருக்கா, திராணி இருக்கா?
0: மணி இஸ் இம்பார்ட்டன்ட் தென் யூ.
1: ஆனா நம்ம மக்கள் அமைச்சு கொடுத்த நம்ம அரச குறைகள் மட்டும் டிசைன் டிசைனா மாடல் மாடலா குறைகள் மட்டும் சொல்லுவாங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும்
0: on this government day by day, day to day different accusation.
1: kolle illa inda thiya sakthiya irukatum teendu pona sakthiya irukatum rendu peru mari mari idhey tha senjittirukranga.
0: They have looted
1: comedy enna na satta sabila pesumbodhu
0: party government money from each and every department, be it TNK or ADMK.
1: yaar enna peru edhuvume solla பார்ட்டி ஃபண்ட்னு சொன்னவன எடுத்தாங்க பாருங்க ஒரு ஓட்டம்.
0: And definitely I just mentioned party fund.
1: எனக்கே ஃபர்ஸ்ட்
0: புரியல. Immediately they ran away. I not even mentioned party name or anything beyond party fund, the word party fund.
1: அப்பா பீரோக்குள்ள இல்ல, எங்க அப்பா பீரோக்குள்ள இல்ல அப்படினு சொல்ற மாதிரி. ஐயோ ஏன் கேக்குறீங்க? இவங்களோட செம்ம கூத்தா இருக்குங்க, செம்ம ஃபன்னா இருக்கு.
0: Why are all asking this? So much fun with them.
1: நார்மல் ஆகிற செலவை விட அதிக செலவில், கிட்டத்தட்ட டபுள் மடங்கு செலவில் ஒரு டெண்டர் ஒன்று விட்டுருக்குறாங்க. அதையெல்லாம் தோண்டி எடுத்து அதையெல்லாம் இப்போ கண்டுபிடிச்சி கேன்சல் பண்ணியிருக்கிறோம். இன்னும் எத்தனை கோடி
0: ஊழல்
1: தோண்ட வருமோ எங்களுக்கே தெரியல. ஒவ்வொரு ஒவ்வொரு கதையா எடுத்து வெளியில
0: விட்டுருவான்.
1: இந்த 50-55 நாட்கள்ல அங்க செஞ்ச சில விஷயங்கள் சட்டசபையில எடுத்து சொன்னேன், பட் இங்க ஒரு சில விஷயங்கள் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த மின்சார துறையில
0: 50-55 டேஸ் ஐ ஹேவ் ஆல்ரெடி பாயிண்டட் அவுட் வாட் வி ஹேவ் டன் ஃபார் தமிழ்நாடு இன் தமிழ்நாடு அசெம்பிளி செஷன் டியூரிங் தி தமிழ்நாடு அசெம்பிளி செஷன் இட்செல்ஃப். நவ ஐ வாண்ட் டு ரீட்ரைட் தி சேம் ஹியர் அகைன்.
1: ஒரே சொல்றேன் உங்களுக்கு, அடுத்து லஞ்சம்லாம் ஒழிக்க முடியாது, ஊழல்லாம் ஒழிக்க முடியாது, அதெல்லாம் பிளட்டிலேயே ஊறி போய் இருக்கு அப்படின்னு சொன்னவங்க போய் ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆபீஸா பாருங்க, ஒரு பைசா லஞ்சம் இல்லை, ஒரு பைசா
0: any government officers. There are no corruption and scams even for one paisa.
1: ஆனா அதையும் தாண்டி எங்களுக்கு மரியாதை குடுக்குறாங்க தம்பி, உட்கார வச்சலாம் பேசுறாங்க.
0: Jobs are being done without any sort of bribe.
1: அவனை போய் பாரு, இவனை போய் பாரு, இந்த ஆபீசர போய் பாருன்னு சொல்லி அலைய விடுவாங்க. இப்ப லஞ்சம் இல்ல, ஊழல் இல்ல, வேலை இல்ல,
0: people are also appreciating along with people are saying government staff are giving respect to all people.
1: ஏன் இதெல்லாம் பண்ண முடியாது?
0: They are also doing their duties without collecting any bribes. How has it become possible?
1: 18,000 600 crore க்கு

0: திட்டங்கள் அந்த ஒப்பந்தம் அந்த கையெழுத்து போட்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட
1: 8000 ரீசன்ட்லி ஆல்சோ
0: நான் சொல்றது அந்த
1: 3 மாவட்டம் சைன்ட் மெமரண்டம் ஃபார் 18000 க்ரோ
0: குருவை சாகுபடிக்காக 134 கோடியில அந்த சிறப்பு தொகுப்பு திட்டம் அறிவிச்சிருக்கிறோம் நம்ம விவசாயிகளுக்காக. இப்பவும் சொல்றேன், நம்ம விவசாய பெருமக்களே உங்களோட
1: வி அனௌன்ஸ்டு
0: கூடவே
1: ஸ்கீம் ஃபார்
0: பெண்கள்
1: ஃபார்மர்ஸ்
0: பாதுகாப்புக்காக
1: ஃபெசிலிட்டேட் குருவை சாகுபடி,
0: அது உங்களுக்கு நல்லாவே
1: முன்னாடி குருவை கல்டிவேஷன்.
0: வரப்போற அறிஞர் அண்ணா அவர்களுடைய பிறந்த நாள்ல உங்க அண்ணனுடைய அரசுல தாய் மாமன் தங்க மோதிர திட்டம் அறிவிக்கப்படும். இதெல்லாம் கேட்டாங்களே, வாக்குறுதி கொடுத்தீங்களே,
1: என்ன
0: இந்த தீய சக்தி மாதிரி ரியல்
1: தாய் மாமன் ரியல் தாய் மாமன்
0: ரியல் ரியல் தாய் மாமன்
1: The scheme indicates real maternity uncle for people.

0: இந்த தீய சக்தியை பற்றி அவங்க நிர்வாகத்தை பற்றி ஒரு வெள்ளை அறிக்கையை ஒன்று வெளியிட்டோம்ல, அது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும்னா, ஒரு ஓட்ட பாத்திரத்துக்குள்ளே தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. பாத்திரம் எம்டியாகவே இருந்திருக்கு, ஆனால் ஊற்றின தண்ணி தான் எங்கே போச்சுன்னு
1: தெரியல. It was like shortly, if you want to say about that white paper report, the government, then previous government, it was like pouring water into a empty bowl with a hole. None actually know where the water went.
0: பேசுங்க பேசுங்க என்றீங்க, பேசுனா எந்திரிச்சு ஓடிடுறீங்க. இனிமே பேச
1: ஆரம்பிக்கணும்.
0: சரிப்பா, நமக்கு எதுக்கு ஒம்பு, நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்ப்போம், எதுக்கு அவங்கள பற்றி பேசிக்கிட்டு அப்படின்றா, விஜய்க்கு அரசியலே பேச தெரில அப்படிங்கிற இப்படியே மாறி.
1: If I remain silent without speaking politics and doing my duty, immediately they are questioning Vijay doesn't know to speak politics.
0: அரசியலுக்கு வந்ததுலேருந்தே ஒரு கூட்டம் குறை மேலே குறையா சொல்லிக்கிட்டு, பாட்டுக்கு பாட்டு கச்சேரி எங்களுக்கும் பண்ண தெரியும், பண்ணலாமா?
1: When I entered politics,
0: தமிழ்நாட்டோட பெட்டிஷன் சுப்ரீம் கோர்ட் எப்போ பண்ணுச்சு? அப்ப யார் ஆட்சியில் இருந்தா, ஏன் ஒழுங்கா வாதாடல? நீங்க ஒழுங்கா வாதாடி இருந்தீங்கன்னா அதை ரிஜெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்கல்ல. ஏன் ஸ்டாலின் சார் வேணும்
1: பேசுறாரு,
0: நம்ம ஸ்டேட்டோட
1: ப்ராப்பர் ஆர்கியூமென்ட்
0: பாக்குறது மட்டும் சும்மா சவால் விட்டுக்கிட்டு சீண்டி பார், நான் யார் தெரியுமா, தொட்டு பார், இப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. சும்மா பேசி பேசி பிரச்சனையை வளர்த்துக்கிட்டு, யார் மேலேயாவது பழிய தூக்கி போட்டுட்டு, அப்புறம் மக்களை அம்போன்னு தெருவில் விட்டுட்டு, இப்படிதான் ஒரு அரசியல்
1: பண்ணணும்னா
0: அரசியல் நமக்கு தேவையும் இல்லை, அதை நம்ம செய்ய மோடு தான் பாலிசி.
1: அதனாலதான்
0: சொல்லி ஒன்று கொண்டு வந்தோம்.
1: That's why we introduced, removed the resolution on Meghadadu issue in assembly session, during assembly session.
0: யார் என்ன delimitation கொண்டு வந்தாலும் தமிழ்நாடு அது ஒத்துக்கவே ஒத்துக்காது.
1: தமிழ்நாடு will never accept delimitation.
0: நமக்கான இடத்தை யாரும் பறிக்கவும் முடியாது, அது பறிக்கவும் விட மாட்டோம். இப்படி நாம இருக்கும் போது
1: we will not allow
0: திமுக எங்க போய் நிக்குது, யார் கதவை தட்டிக்கிட்டு
1: நிக்குது?
0: இந்த தீய சக்தியும் தீந்து போன சக்தியும் வேற வேறலாம் இல்லை, கூட்டு கலவானிங்க சொல்ல முடியுமா? அவங்களால நிரூபிக்க முடியுமா? இந்த வரப்போற
1: இடங்களை
0: நிரூபிச்சு காட்டுங்க, அப்புறமா பேசுங்க.
1: Can you prove both are not same in upcoming by-election? Prove it.
0: ஏற்பட்ட வேதனையான சம்பவத்தை, நமக்கு எதிராக நடந்த சதிய சூழ்ச்சிய இனி வர்ற ஜென்ரேஷனும் அவங்களுக்கு தெரியப்படுத்தணும் இல்லை? அதுக்காகவே இனி ஒரு அரசியல் சதிய, அரசியல் சூழ்ச்சிய யாரும் யோசிக்கவே கூடாதுன்றதுக்காகவே கரூர்ல ஒரு நினைவு சின்னத்தை நம்ம டிவி கே சார்பா அமைக்கப்படும் அப்படின்றத அறிவிக்கிறோம். அப்புறம் கரூர்ல இருந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் சொல்றேன், உங்க டிவிக்கு அரசு உங்களுக்காகத்தான் உழைக்கும். அடிப்படை வசதிகளை முதல்ல நிறைவேற்றணும். ஒரு பக்கம்
1: நிதிநிலை
0: வாஷிங் மெஷின்ங்கிறாங்க,
2: இந்த அரசியல் வியாபாரம் பண்றதுக்கான அந்த வெண்டிங் மெஷினே அவங்க தான். யாரு? இந்த திமுக.
1: They are all calling us as a washing machine.
2: Washing machine-ங்கறாங்க.
1: But they are all vending machines.
2: ஓட்டுக்கு காசு கொடுக்கறாங்க. கலாச்சாரத்தை அந்த
1: political
2: business அடிச்சு நொறுக்கி இருக்கோம். எலெக்ஷன்லயே அப்படி வேலை பார்த்த நாம
1: we have actually won an election without giving money.
2: மக்களின் பக்கம் அப்படி இருக்கும்போது நமக்கு எதுக்கு இந்த பேரெல்லாம்?
1: When people are our side, why we have to do any sort of trading?
2: இந்த கொள்ளைய அடிச்சதுனால தான் உங்க கரூர் கம்பெனி ஓனர் ஒருத்தர் எங்க எங்க இருக்காருனே தெரியாம ஓடு ஓடு ஓடு ஓடு ஓடு ஓடு ஓடு ஓடு வரம் பாரு வேட்டக்காரன் ஓடினே இருக்கிறார்.
1: Your Karoor's guys hiding. We don't know where exactly he is.
2: Stalin sir
1: has been running here and there.
2: எப்பமே ஸ்டாலின் சார் மேல ஒரு தனி பாசம் ஒண்ணு உண்டு.
1: Vijay tacitly criticized him in Balaji.
2: சிங்கப்பூருக்கு செக்கப்புக்கு போனார்ல அவரு.
1: And another former minister who had went to Singapore for checkup.
2: உங்ககிட்ட யாராவது லஞ்ச
1: Vijay tacitly mentioning former minister.
2: முடியா சொல்லுங்க.
1: வேலு
2: நான் இருக்கேன் உங்களோட. அப்படியே யாராவது ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னா இது எங்க மகன் எங்க புள்ள எங்க அண்ணன் எங்க தம்பி எங்க விஜய் எங்க விஜயோட ஆட்சின்னு ஸ்ட்ராங்கா சொல்லுங்க. மக்களே நீங்க கூட இருக்கும் போது லஞ்ச ஊழல் மட்டும் இல்ல அதிகாரத்தை வச்சு ஆட்டம் யாரா
1: இருந்தாலும்
2: ஒரு காலத்துல
1: கட்சியை
2: எப்படி இருக்கான்னு உங்களுக்கே தெரியும். அதாவது இந்த டிவிக்கே கட்சியோட தலைவரை எதிர்க்கிறதுல ஒரு நியாயம் இருக்கு. ஏன்னா உங்க பொழப்புல மண்ணள்ளி போட்டான். என்ன இந்த ஊழல் லஞ்சம்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லி உங்க அரசியலே ஒரு தெருமுனைக்கு கொண்டாந்து விட்டான். மக்கள் வேற அவனை தான் நம்புறாங்க. ஸோ இந்த விஜயை எதிர்க்கிறதுல ஒரு அரசியல் நியாயம் இருக்குது, அதை புரிஞ்சுக்கலாம். ஆனா இன்னைக்கு இந்த விஜயை
1: மக்கள்
2: ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு ஒரு தீர்ப்பை கொடுத்து மக்களுக்காக வேலை செய்யறதுக்காக முதலமைச்சரா உட்கார வச்சிருக்கிறாங்க. என்னமோ இன்னமும் நீங்க தான் ஆட்சியில் இருக்கிற மாதிரி விஜய் கரூருக்கெல்லாம் போக கூடாது, விஜய் இங்க போக கூடாது, அது செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாதுன்னு புரியல.
1: ஆட்சியில
2: இருக்கும் போது தான் கட்டுப்பாடு எல்லாம் போட்டீங்க, எஸ்ஓபிஸ் எல்லாம் போட்டீங்க, ஸ்டாலின் சார் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் எல்லாம் போட்டீங்க. இப்பவும் அதே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்ன சார் நியாயம்? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். இன்னும் கனவுலயே இருக்கிறீங்களா? முதல்ல முழிச்சு வாங்க, ரியாலிட்டிக்கு வாங்க. உங்க ஆட்சி எல்லாம் வீட்டுக்கு போய் டிவிக்கேன்னு ஒரு ஆட்சி வந்து ரொம்ப நாள் ஆச்சு.
1: Even now they are all saying Vijay shouldn't
2: get the Karoor.
1: Are you all
2: Supreme Court?
1: Are you all dreaming?
2: Even
1: governor
2: நறுக்கு நறுக்கு நறுக்கு என்று
1: has actually gone.
2: செம்மண்ணாலே அடிச்சும் இந்த திமுக முழிச்சிக்கல அப்படின்னா அப்ப கொஞ்சம்

0: கஷ்டம்தான். வெற்றி தோல்வியெல்லாம் அரசியல் சகஜம் சார். அதுக்காகலாம் வெறி பிடிச்சி இந்த பதவி வெறி பிடிச்செல்லாம் அடைய தேவையில்லை. நல்ல விதமாகவே சொல்கிறேன், நியாயமான அரசியல் பண்ணுங்க. ஓ, அதுதான் உங்களுக்கு தெரியாது இல்லை. திருத்தவும் முடியாது, அதுவும் நடக்க போறதில்ல. அதனால வரப்போற இடைத்தேர்தல மக்களே, இந்த தீய சக்தி திமுகவை நல்லா வெச்சி வெளுத்து விடுங்க.
1: They are not going to rectify their mistakes. So people in upcoming bipoles, teach them a lesson. This confident victory is ours.

0: DVK. But the court has at the moment refused to stay and refused to interfere with the government's policy decision, but it will be subject to the final outcome. This morning, speaking at another TVK rally, Chief Minister Vijay began on an emotional note, saying that the Karur stampede has been the worst form of grief for him in his life. And he blamed it on the police at that point in time for what he calls for having misled him and guiding him to come to that particular spot where the stampede occurred. He says the police could have stopped him from entering, but they did not know, they did not do that. And he tacitly blamed it on the ruling DMK that was in power at that point in time for okay. this disaster. He also talked about building a memorial for the stampede victims on behalf of the TVK, and that this kind of a tragedy should not happen again. But he did not respond to the earlier police's allegations in terms right. of him coming late to the venue, and also questions of lapses mm-hmm. in terms of inadequate preparation in terms of food, water, drinking water and toilets.
1: All right. Those, of course, are questions that continue to be raised. And that, of course, is Sam Daniels, my colleague, filling us in with the latest with regard to Chief Minister Vijay meeting the families of the victims of the Karur stampede tragedy. In fact, the Chief Minister gave an emotional speech. And remember, he is in Karur meeting the victims 9 months after that horrific stampede took place where 41 people lost their lives. It was an emotional speech that he gave. And in fact, that speech also saw him calling the stampede the most emotional time of his life. He blamed former Chief Minister M.K. Stalin and Tamil Nadu police for the stampede. In fact, where Chief Minister Vijay even called out DMK and stated that they mocked him endlessly and shamelessly during the entire stampede episode, and also announced that a memorial would be set up for the stampede victims in Karur by TVK. Vijay is back in the city for the first time 9 months after the stampede tragedy claimed 41 lives. The Chief Minister will also then is expected to hand over those job appointment letters that we're talking about right now. Those, of course, are on compassionate grounds, and that, of course, is happening 9 months after that horrific tragedy.
2: ஒரு மனுஷன் லைஃப்ல எவ்வளவு பெரிய ஒரு உயரத்துக்கு போனாலும் மனசளவுல சில வலிகள் காயங்கள் அதை மறக்க முடியாது இல்லையா? எல்லார் லைஃப்லையும் அப்படிதான், நமக்கும் அப்படிதான். நிறைய வலிகள் காயங்கள் எல்லாத்தையும் தாண்டி தான் வந்திருக்கிறோம். ஆனால் எல்லாத்தையும் விட ரொம்ப ஜாஸ்தியான அந்த வலியும் அந்த காயமும் எனக்கு வந்து அந்த கரூர் சம்பவம் தான். எனக்காக எல்லாமும் கொடுத்த என் மக்களுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு மக்களுக்காக மட்டுமே அரசியலுக்கு வந்தவன் இந்த விஜய். அவங்களுக்காக நன்றி கடன் செலுத்துறதுக்காக மட்டுமே அரசியலுக்கு வந்தவன் இந்த விஜய். ஆனால் நம்ம எல்லாருக்குமே இத்தனை வலிகள் காயங்கள் கொடுத்தவங்களுக்கு இந்த 2026 தேர்தலில் தக்க பதிலடி கொடுத்துட்டீங்க. ஆனால் அது மட்டுமே பத்தாது மக்களே, அது மட்டுமே பத்தாது. காலகாலத்துக்கும் எழுந்திருக்கவே முடியாத அளவுக்கு நிரந்தரமான ஒரு பதிலடியை நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். உங்ககிட்ட யாராவது லஞ்சம் ஏதாவது கேட்டாங்கன்னா கொடுக்க முடியாது சொல்லுங்க, நான் இருக்கேன் உங்களோட. அப்படியே யாராவது ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னா, இது எங்க மகன், எங்க புள்ள, எங்க அண்ணன், எங்க தம்பி, எங்க விஜய், எங்க விஜயோட ஆட்சின்னு ஸ்ட்ராங்கா சொல்லுங்க மக்களே. நீங்க கூட இருக்கும் போது லஞ்ச ஊழல் மட்டும் இல்ல, அதிகாரத்தை வச்சு ஆட்டம் போடுற யாரா இருந்தாலும் அடங்கிடுவாங்க. They have all the rights to cancel the meeting. எங்க கிட்ட கேட்கணும்லாம் ஒன்றும் அவசியமே கிடையாது. ஆனா அதையெல்லாம் எதுவுமே செய்யாம அந்த ஹைவேல இருந்த அந்த ஸ்பாட்டுக்கு போலீஸே எங்களை உள்ள கூட்டிட்டு வந்து விட்டு அந்த நாடகலாம் இருக்கு பாருங்க. நம்பிட்டேங்க, முழுசா நம்பிட்டேன். அன்னைக்கு இருந்த அந்த கரூர் போலீஸ் பேசும்போது தேங்க்ஸ்லாம் சொன்னேன் அவங்களுக்கு. எனக்கு தெரியாது இப்படி ஒரு நாடகம் நடக்கும். இதுக்கெல்லாம் யார் காரணம்? இதெல்லாம் யார் சொல்லி செஞ்சது? இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, சப்போஸ் அப்படி நடந்தா இப்படி பண்ணுங்க, சப்போஸ் இப்படி நடந்தா, இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்து அந்த ப்ரெஷர் போடுறது யாரு?
1: So Chief Minister Vijay is in Karur as shop

0: has met the families of the 41 victims of the terrible TVK rally stampede tragedy that took place 9 months back, offered government jobs to them, and that of course has triggered criticism. And in fact, this is an attempt to influence witnesses in a case is what the opposition allegations are. That is being probed by the CBI. NDTV's Sam Daniel spoke to families who are yet to recover from the unprecedented tragedy at any Indian political rally.
1: It's an emotional moment for 27-year-old Vimal, who lost his toddler son Dhruv Vishnu in the terrible TVK rally stampede tragedy last year. During TVK Chief Vijay's address that killed 41 people. Vimal sees Vijay's visit as the actor-turned-politician keeping up his word. Vimal, a school dropout, says authorities have also indicated that the chief minister would offer him a government job. The young man says he too would share a request to the chief minister.
2: தலைக்கு இமர் ஃபார்முலா கேட்டாங்களா எழுதி கொடுத்துறோம். அவர் அந்த அவர் மேல தப்புலங்கறனால தைரியமா சொல்றார். வீடு கட்டி கொடுக்க சொல்லியிருந்தோம். எடருக்கு வீடு கட்டி கொடுக்க சொல்லியிருந்தோம். அது எங்களுக்கு அப்பையா ஒரு பணி தரங்க அப்படினு சொல்லியிருந்தார்.
1: In another part of Karur, this mother, Selvarani, a weaver, is still grieving the loss of both her school-going daughters, Palani Amal and Kokila. She has studied till class 7 and is likely to get a job. The CBI is still investigating the case. With criticism that offer of government jobs could influence witnesses in favor of the ruling TVK, Selvarani's driver husband who was traveling says those guilty ought to be brought to the book.
3: அதுல வந்து சார் அதாவது பாதிக்கப்பட்ட தண்ணி உப்பு தண்ணி தண்ணி குடிச்சிட்டு அவன யாரா இருந்தாலும்
4: ரைட் ரைட்
3: நம்ம இழந்தவங்க நம்ம
4: ரைட்
3: நம்மளுக்கு தேவை நீதி தான் வேணும்
4: ரைட்
3: நம்ம வந்து நம்ம எதையுமே நம்ம எடுத்தோம்னா கமத்தமான யாரையும் சொல்றதுக்குல்ல புத்தனாவே தள்ளி முடிச்சாகணும்
4: அது அவங்க இப்ப ஆட்சியில் இருக்கனால ஒருவேளை இந்த மாதிரி வேலை கொடுத்தனால அவங்களுக்கு ஆதரவா சாட்சிகள் பேசுவாங்கன்னு சில சொல்றாங்க
3: ஆதரவு அப்பவும் கிடையாது ஒரே மறையத்தான் நம்ம போகணும் அதாவது இது எதனால நடந்துச்சு யாரு செஞ்சா
1: So far, the Tamil Nadu government has not said anything about jobs for family members of the stampede victims, though the issue has gone to the court now. For Chief Minister Vijay, who has been blaming it on the then ruling DMK for the stampede, it's a political tightrope walk. Call it compassion or an attempt to shield his party from possible lapses. In Karur with Suresh, Sam Daniel, Find It TV.
0: All right, the Chief Minister's visit to Karur has also sparked a huge political row, with the DMK in fact saying that the Chief Minister is doing nothing but politics, even as the Congress has said that these job offers are being given on compassionate grounds and cannot be linked to the upcoming by-elections. Listen in to some of those reactions coming in.
5: மக்களே நான் உங்களையே கேட்கிறேன் அன்னைக்கு அத்தனை க்ரௌட் இருந்துச்சு அந்த க்ரௌடுக்கு தகுந்த மாதிரி போலீஸ் பாதுகாப்பு கொடுத்தாங்களா இந்த இடத்தை எடுத்துக்க சொல்லி நாங்க தான் சொன்னோம்னு ஒரு போலீஸ் ஆபீசர் பேட்டி கொடுக்கிறாரு அதுக்கு என்ன அர்த்தம் இவ்வளோ வலி இவ்வளோ காயங்கள் கொடுத்துட்டு பழியை தூக்கி நம்ம மேல போட்டுட்டு அதுல ஒரு அரசியல் ஆதாயம் தேடுறீங்களேயா இதுல வாய் கூசாம சட்டசபையில ஸ்டாலின் சார் நம்ம மேல திருப்பி விட்டு அங்க ஒரு அரசியல் செய்யறாரு அதுக்கு என்ன அர்த்தம்
6: This is absolutely ridiculous. This has become habitual of the TVK leadership to continuously propagate a lie and try establish a political narrative out of it, which is false. I challenge this government to prove this in the court. If at all he is not able to prove it, then he should apologize to the people for making false claims against the DMK. That is one thing. And no, today in his entire speech, he has accepted one thing, that his promise on law and order, he never claimed. After he came to power, that shows that law and order is still a problem in Tamil Nadu. He has not done anything concrete to improve the safety of women to an extent where his MLA, who is charged of protecting sexual abuses, is instead of being investigated.